0: எவரும் ஹுட்வாஷ் ஹம கஷ வரும் எவரும் நீ சுவால் குரவானே பைக்கே
1: மாலகும் லா தனாசரூன்
0: மியது தியபே மீஹும் எகக்கு அனகக்கம் எஹி நுவனி கீவெகிங் ஹெய்யி
1: பல் ஹுமுல் யௌம முஸ்தஸ்லிமூன்
0: அதிகேத் எவரும் மியது திபி கியமம் வே போலம்பாகின்னே.

திமம்மெம் மறுவே வெய்யஷாய் கஷித கக வெஜ்ஜஹிந்து ஹம கஷவரும் திமம்மெ நீ ஜஜா லிபேனே பயகுயே.

0: அழும்
1: وَلَقَدْ نَادَانَا نُوحٌ فَلَنِعْمَ الْمُجِيبُونَ
0: ஹமகஷ்வரம் நூஹுகே ஃபானுதிமன் ரஸ்கலாங்கியன் எஹியங் இது கோவாலவி ஃபஹே கலேகே ஃபானங் இஜாபதவி ரஸ்கலாங்கே முளுகமாய்
1: وَنَجَّيْنَاهُ وَأَهْلَهُ مِنَ الْكَرْبِ الْعَظِيمِ
0: அதி திமன் ரஸ்கலாங்கே எகலேகே ஃபானாய் எகலேகே ஃபானுகே அஹலுவெரிம் பொடுவெகிம் வா ஹிதாமை எபஹி கரகுன் சலாமை குரவீமே
1: வஜஅல்னா துர்ரியத்தஹு ஹுமுல் பாகீன்
0: அதி தென்திபி பயகி எகலேகே ஃபானுகே தரிகொழுகம் கா திமன் ரஸ்கலாங்கே லெவ்வீமே
1: وَتَرَكْنَا عَلَيْهِ فِي الْآخِرِينَ
0: ادي فہون انننی وی امتوگے میدگا اکلے گے فانا ریویتی سنا لہٹوی میں
1: سلام علی نوح فی العالمین
0: عالم توگا نوح گے فانو گے مچا

பிரான்ஸ்க்கு தோல்வி சந்தம் அடி விளையாட்சி தென் முன்னாடி மொரக்கோக்கு தோல்வி சந்தம் ராஜ்யம் பிரான்ஸ்க்கு சப்போர்ட்னு வசி வந்து நேரம் மொரக்கோக்கு சப்போர்ட்டர் மாதிரி நேரம் மொரக்கோக்கு தோல்வி சந்தம்.